mi ba ti ri eni bi eni eyan bi eyan bi tan la re waju kasi maju ma ko re tutu.